0: விழாவின் சவசு துணாய்
1: விசாய்
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்.

0: ஏதோ விழாவின் சவசு துணாய் ஹத்தலி ஹை
1: எம் டாட் எல் கே
2: தேவுல பிட்டியட்ட கம்புரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk

0: ஓகே.
1: தேவுல பிட்டியட்ட, கமுறு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk

விழாவின் பாந்தரைக்காய் சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம் லைவ்.